ஓடி பழம் சாயோங்க வந்தெல்லாம் சாயோ பாத்து சேரே பழைய தான் மந்தல்ல அமன் காமன் தமிழ்லோ கண்ண